வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் இந்த வெள்ளி இரவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் ட்ரீஸ் யார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ இரண்டு வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஆன் ஏரில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாம் வந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து கேட்டுகிட்டு இருந்தோம். இடையில சில பல தடங்கல்கள்னால இடையில ரெண்டு வாரமாக வந்து பிரேக்கிங் கேட்க முடியல. ஸோ மீண்டும் உங்களுக்கான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸோடனும் இந்த ரெண்டு வாரம் நீங்கள் எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ற விஷயங்களோடைய நான் என்ன என்ஜாய் பண்ணேன் இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு புது எனர்ஜியோடு உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன்.

ஸோ இன்னைக்கு மெயினான பிரேக்கிங் ஸ்டூடெண்ட் அப்டேட் இதுதான் வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு 4 செப்டம்பர் அன்னைக்கு 2026 வந்திருக்கு. ஒரு ஏற்கனவே உள்ள ஒரு கரெக்ஷனோட ஒரு மறுவடிவம் தான் இது வந்து. ஸோ சேஞ்ச் டெக்னிக்கலி வந்து 5 அக்டோபர்லேருந்து நியூ கமன்சிங் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளை ஆகுது. ஸோ புதுசாக ஆஸ்திரேலியாவுக்கு வரப்போகிறவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க வந்து இதை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க வரப்போகிறவங்களுக்கும் தான் இந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து. ஸோ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸை புதுசாக எந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த கோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸோட பேர் தான் வந்து கிராஜுவேட் டிப்ளமா ஆஃப் மேனேஜ்மெண்ட் லேர்னிங். கிராஜுவேட் டிப்ளமா ஆஃப் மேனேஜ்மெண்ட் லேர்னிங் கோர்ஸ் கோட் வந்து BSB 80120, BSB 80120, BSB 80120. இது ஏதோ ஒரு காலேஜுக்கு மட்டும் வந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆஸ்திரேலியா முழுக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ண ரிஜிஸ்டர்டாக இருக்கிற 452 விஇடி ப்ரொவைடர்ஸ் இதனால் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போது இந்த கோர்ஸ் வந்து எதனால் இவங்க இந்த கோர்ஸை டார்கெட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற க்வெஸ்சன், இதுக்கு என்ன பதில்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த கோர்ஸ் சில இடங்களில் வந்து ஜெனுவன் எஜுகேஷன் பர்பஸ்க்கு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே கோர்ஸ் இல்லைனா ப்ரொவைடர் வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான மிஸ்யூஸுக்கு பயன்படுத்தப்படுறதா இருக்குதாம். ஸோ இதுதான் வந்து சிக்னிஃபிகண்டான எவிடன்ஸ் இந்த கோர்ஸை வந்து முழுமையாக நிப்பாடுறதுக்கு. அதோட இந்த கோர்ஸுக்கு ஹை வீசா ரெஃப்யூசல் ரேட்ஸும் ஹை கோர்ஸ் நான் கம்ப்ளீஷன் ரேட்ஸும் வந்து இருக்கிறதா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச இந்த புதிய கோர்ஸ் கேன்சலேஷன் பவரை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோர்ஸ்க்காக. ஆனால் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நினச்சி யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி கமெண்ட்ஸ் பண்ணி 5 அக்டோபர் 2026 முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கரண்ட் ப்ரொவைடர்கிட்ட கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண அனுமதி இருக்குது உங்களுக்கு. ஆனால் 5 அக்டோபர்லேருந்து ப்ரொவைடர்ஸ் வந்து புதுசாக ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸுக்கு COE இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ புது ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணுறது இல்லைனா கமெண்ட்ஸ் பண்ணவும் இதில் வந்து ஆப்ஷன் கிடையாது. இன்னும் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேட்டட் COEs வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்பர்ஸை பார்த்தா இது வந்து ஒரு சின்ன கோர்ஸ் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் படி 41,33 கரண்ட் ஆக்டிவ் கன்ஃபர்மேஷன் இந்த என்ரோல்மெண்ட் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் என்ரோல்மெண்ட் இருக்குது. அதில் 15,772 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட்லி படிச்சுட்ருக்காங்க அப்படின்றதும் ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன லெசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆஸ்திரேலியாவில் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த கோர்ஸ் ஈஸி இந்த கோர்ஸ் கஷ்டம் அந்த மாதிரி பார்க்கறது, அதை விட வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட் இந்த கோர்ஸ் எடுத்திருக்கான், இந்த மாதிரி வந்து இதை மட்டும் பேஸ் பண்ணி கோர்ஸ் சூஸ் பண்ணாமல் கோர்ஸ் ஜென்யூனாக உங்களோட கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, ப்ரொவைடர் வந்து ப்ராப்பர்லி ரிஜிஸ்டர்டா, கோர்ஸுக்கு ஃப்யூச்சரில் வேல்யூ இருக்குதா, அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது, இது எல்லாமே வந்து செக் பண்ணி ஒரு டெசிஷன் எடுங்க. ஸோ அது வந்து இங்கே ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ எஸ்பெஷலி சோஷியல் மீடியா இல்லைனா வந்து எஜுகேஷன் ஏஜென்ட் சொல்கிற இன்ஃபர்மேஷன்

எஜுகேஷன் மட்டும் வச்சு டிபெண்ட் பண்ணாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், ASQA, ஹோம் அஃபேர்ஸ் இது மாதிரியான அஃபீஷியல் சோர்ஸஸில் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் ஒன் மோர் டைம், ஆஸ்திரேலியா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா கிராஜுவேட் டிப்ளமா கோர்ஸும் பேன் பண்ணலை, இந்த பர்டிகுலர் கோர்ஸ் மட்டும்தான் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த அனவுன்ஸ்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கலி BSB 80120, ஐ மீன் BSB 80120, அதாவது கிராஜுவேட் டிப்ளமா ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் லேர்னிங் கேட்டகரி பற்றியது மட்டும்தான். ஸோ ஹெட்லைன் பார்த்து யாரும் பேனிக்காக வேண்டாம். ஆனால் இந்த கோர்ஸ் எடுக்க பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இரவின் தாலாட்டுகள், மனம் முதல் மக்கள் வரை தொடர்ந்து நாம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்குள்ளே ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மட முதல் மக்கள் வரை. ஸோ ஃபஸ்ட் நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸை வந்து ஆஸ்திரேலியாவோட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே படிக்க முடியாத மாதிரி அதை கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த விஇடிலையும் எந்த காலேஜ்லேயும். ஸோ அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட், அதுதான் வந்து ஸ்கில்ட் மைக்ரேஷன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு ப்ராசஸிங் ப்ரியாரிட்டி வந்து இப்போ புதுசாக சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கில்ட் மைக்ரேஷன் பாத்வே பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ ஆஸ்திரேலியாவில் ஸ்கில்டு விசா ப்ராசஸிங் ப்ரியாரிட்டி வந்து இப்போ கரண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதா. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, விசா அப்ளிகேஷன் போடும்போது ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருக்கிற அப்ளிகன்ஸுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் இருக்கிற அப்ளிகன்ஸை விட அதிகமாக ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கப்படுது. ஸோ இது வந்து எந்த லா கீழேனா July 25, 2026 இருந்து தான் இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த லாவோட பேர் மினிஸ்ட்ரியல் டைரக்ஷன் 119. இது கீழே தான் வந்து இந்த ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதை கேட்ட உடனே வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தால் பிஆர் சீக்கிரம் கிடச்சிடுமா அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ ப்ராசஸிங் ப்ரியாரிட்டின்றது வேறு, வீசா எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் அப்ரூவல்ன்றது வேறு. ஸோ இந்த மாற்றம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஆர்டரில் ப்ராசஸ் செய்யப்படுது அப்படின்றத பற்றி, ஸோ வீசா கிராண்ட் ஆகிறதுக்கும் கேரண்டிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இது வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து ஆஸ்திரேலியாவுடைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்புறம் டிஃபென்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆக்குபேஷன்ஸுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேர் அண்ட் டீச்சிங் ஆக்குபேஷன்ஸுக்கு ப்ரியாரிட்டி. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மற்ற கவர்ட் ஸ்கில் அப்ளிகன்ஸுக்கு ப்ரியாரிட்டி. அதான் வந்து அதுக்கெல்லாம் பிறகு தான் ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் இருக்கிற மற்ற அப்ளிகன்ஸுக்கு ப்ராசஸ் செய்யப்படுறாங்க. ஸோ அதாவது ஹெல்த் கேர், டீச்சிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான செக்டர்ஸில் ஸ்கில்ட் பாத்வே பார்க்குறவங்களுக்கு இது குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு அப்டேட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு வீசாக்கு மட்டும் கிடையாது, 189 ஸ்கில்ட் இண்டிபெண்ட், 190 ஸ்கில்ட் நாமினேட்டட், 491 ஸ்கில்ட் ஒர்க் ரீஜனல், 491. ஸோ 186 எம்ப்ளாயர் நாமினேஷன், 482 ஸ்கில்ஸ் இன் டிமாண்ட், 494 ரீஜனல் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட். இது உட்பட பல ஸ்கில்டு விசா சப்கிளாஸுக்கு இந்த டைரக்ஷன் வழியாக தான் வந்து ப்ரியாரிட்டிஸ் வருது. ஸோ ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டோனி புரூக்கும் வந்து August 26 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பர்மனெண்ட் மைக்ரேஷன் ப்ரோக்ராமில் ஆன்ஷோர் டெசிஷன்ஸ்க்கு ஆஃப்ஷோர் டெசிஷன்ஸை விட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற சேஞ்சஸ் வந்து நடப்பதாக பப்ளிக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாம் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறோம் அப்படின்னா கிராஜுவேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் கரியர் பற்றி யோசிக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் எந்த ஆக்குபேஷனுக்கு லீட் ஆகுது, அந்த ஆக்குபேஷன் ஸ்கில்ட் பாத்வேல ரெலவெண்ட்டாக இருக்குதா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுமா, இதெல்லாம் முன்னாடியே ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் நாம் வந்து. ஆனால் ஆன்ஷோர் ப்ரியாரிட்டி இருக்குது, ஆனால் பிஆர் வந்து கன்ஃபார்ம்னு நம்ம யாருமே வந்து சொல்ல முடியாது, அதை நம்பிட்டும் இருக்க தேவையில்லை. ஸோ ப்ரியாரிட்டி என்பது அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஆர்டர் பற்றினது மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு வீசாக்கும் எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் தனித்தனியாக இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆஃபீஷியல் இன்ஃபர்மேஷனை ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேஞ்சும் கூட. குறிப்பாக படிப்பு முடித்ததுக்கு பிறகு ஸ்கில்ட் கரியர் பாத்வே பார்க்குற எல்லாரும் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு, ஸோ நமக்கு ப்ரியாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது வெளியிலேருந்து இங்கே வரவங்களை விட. ஸோ ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குதுன்றனால அந்த எலிஜிபிலிட்டி தாண்டி நம்ம வேறு கோர்ஸ் வந்து, அதாவது சம்மந்தம் இல்லாத ஒரு கோர்ஸ் செய்கிறதும் வந்து நமக்கு யூஸ்லெஸ். ஸோ நீங்கள் வந்து பிஆரை வந்து எதிர்பார்த்து அதுக்காண்டி டார்கெட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய அந்த ஸ்கில் பர்டிகுலர் உங்களுடைய கோர்ஸோ அந்த ஸ்கில்லோ வந்து பிஆர் பாத்வேல இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்வேயும் வந்து அடிக்கடி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல போனால்
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோர்ஸ் ஆரம்பிக்கையில் பிஆர் பாத்வேல இருந்த ஒரு ஸ்கில் வந்து இப்போது ஒரு வருஷம் தாண்டின பிறகு அந்த ஸ்கில்லை வந்து அதுலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ எதுவுமே வந்து இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குன்னு ஆஸ்திரேலியன் லாவில் வந்து நம்ம நம்ப முடியாது. ஸோ அதனால் எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் நீங்கள் பிஆருக்கு அதுதான் உங்களுடைய ப்ரைம் டார்கெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து எந்த நாள் ஆனாலும் ஆஸ்திரேலியாவில் அதுக்கு டிமாண்ட் இருக்கிற ஒரு கோர்ஸாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ வேறு ஏதாவது உங்களுடைய பேஷனுக்காகவோ இல்லை உங்களுடைய ஆம்பிஷனுக்காக ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை ஆஸ்திரேலியா இல்லாமல் வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் போய் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வேணாலும் உங்களுடைய ஆம்பிஷஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆஸ்திரேலியாவில் பர்மனன்ட் ரெசிடென்சி ட்ரை பண்ணுற ஒருத்தராக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வெளியிலேருந்து வர ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே இப்போது கரண்ட்டாக ஸ்கில்லுக்கு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக சொன்ன மாதிரி ஹெல்த் கேர், டீச்சிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸ் வந்து கரண்ட்டாக ஆஸ்திரேலியாவில் என்ன நிலைமையில் இருக்குது, இது ஃப்யூச்சரில் அதுக்கு வந்து ஸ்கோப் இருக்கா, டிமாண்ட் இருக்கா, ஸோ அதே மாதிரி இப்போ இருக்க இந்த கோர்ஸ் நான் படிக்கிறனால பின்னாடி அதுக்கு பிஆர் ஆப்ஷன் இருக்குமா, ஸோ இந்த கோர்ஸ் நான் ஆஸ்திரேலியாவில் மட்டும் படித்தா ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இதுக்கு வேல்யூ இருக்கா, இல்லை இங்கே படிச்சுட்டு வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு நான் போனாலும் எனக்கு இந்த கோர்ஸோட வேல்யூ இருக்கா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நியூஸும் செகண்ட் நியூஸும் ஐ மீன் அந்த பர்டிகுலர் ஒரு கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணதுக்கும் இந்த நியூஸுக்கும் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அவேராக இருக்க வேண்டியது ஃபார் ஷுர். ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை விட புதுசாக ஓவர்சீஸ்லேருந்து வரப்போகிறவங்க இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் எஜுகேஷன் பொறுத்த அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் அடுத்தடுத்து கொண்டுட்டு வராங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கவனித்து உங்களுடைய எஜுகேஷன் கன்சல்டன்சிஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தெரிஞ்சிட்டு அந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணாமல் ஸோ நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுவும் எந்த விதமான ஃபால்ஸான ஃபேக்கான வெப்சைட் இதுலேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாமல் குறிப்பிட்ட கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ஐ மீன் த ஹோம் அஃபேர்ஸ், ஆஸ்திரேலியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் அஃபீஷியல் வெப்சைட்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி அது எல்லாத்துலேயும் மட்டும் நீங்கள் தேடி உங்களுடைய கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ முக்கியமான சில அப்டேட்ஸ் என்னென்னா நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணல நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 to 4 points தான். உங்கள் எடுக்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு சூட் ஆகிற கோர்ஸ், ஐ மீன் நீங்கள் டுவெல்த்தோ இல்லை பேச்சுலர்ஸோ நீங்கள் முடிச்சுட்டு இங்கே ஒரு கோர்ஸ் எடுக்கல, அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு கோர்ஸான்றதை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் இங்கேயே இருக்க போகிறீங்களா இல்லை வெளியில் போக போகிறீங்களா அப்படின்றத பாருங்கள். இங்கேயே இருக்க போகிறீங்கன்னா இங்கே பிஆருக்கு உள்ள கோர்ஸ் அந்த லிஸ்ட்டில் பாத்வேல எது எதெல்லாம் ஈஸின்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லை வெளியில் போக போகிறீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் எஜுகேஷனுக்கு எந்த கோர்ஸ், அதாவது உங்களுடைய பர்டிகுலர் கோர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் படிக்கிறது நல்லமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை ஆஸ்திரேலியாவில் தான் படிக்கணும், கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு வெளியில் எந்த நாட்டிலையும் நீங்கள் போயிட்டு வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் ஆப்ஷனை மட்டும் யோசிக்காமல், ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக ஓவர்சீஸ்லேருந்து வந்த ஒருத்தராக நான் இங்கேருந்து பார்த்த விஷயம் என்னென்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்கில் செட்டில் வச்சுருக்கிற அந்த கோர்ஸில் வந்து அடிக்கடி நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வராங்க. ஸோ முன்னாடி இருந்த கோர்ஸ், ஐ மீன் நாங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வந்த அப்போது இருந்த கோர்ஸ், ஸோ ஒரு வருஷம் ஒன்றை, ஏன்னா நாங்கள் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எங்களால் அது வந்து மாற்ற முடியாது. ஸோ உடனே ஒரு செமஸ்டர் அந்த டைமில் மாற்றுறதுனா ஓகே, 1.5 இயர்ஸ், 2 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோர்ஸ் மாற்ற முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் எப்போது எந்த கோர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க, எதில் அப்போ வந்து தூக்குவாங்க அது வந்து தெரியாது. பட் ஒரு சில கோர்ஸ் மட்டும் எப்போனாலும் அதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்றத பிஆருக்கு கன்சிடர் பண்ணி வரவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு வர்றது ஒரு நல்ல ஆப்ஷன்னு நான் சொல்ல வரேன். ஸோ தொடர்ந்து நாம் ஒரு 2 முக்கியமான ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோட அப்டேட்டை பார்த்தோம். ஸோ அடுத்து இன்னும் வேறு நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்கறதுக்குள்ளே வாங்க போயிட்டு ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்பு தமிழ் வானொலியின் இராவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து நாம் ரெண்டு முக்கியமான அப்டேட் சோஷியல் அண்ட் கவர்மெண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் தான், இது வந்து தேர்ட் இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஆஃப் திஸ் எபிசோட். ஸோ அடுத்த டாபிக் என்னென்னா விக்டோரியா ஸ்டூடெண்ட் விசா கிராண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறத பற்றி தான். சரி, அடுத்ததாக வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான். விக்டோரியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன்ஸில் இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக வெளியான விக்டோரியன் கவர்மெண்ட் டேட்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ரீசெண்டாக செக் பண்ணதில். ஸோ ஜான்வரியில் இருந்து ஜூலை 2026 வரைக்கும் விக்டோரியாவில் படிக்க வெளிநாட்டிலேருந்து அப்ராக்சிமேட்லி 33,000 பிரைமரி ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. கடந்த வருஷம் இதே பீரியடோட கம்பேர் பண்ணும்போது அப்ளிகேஷன் சுமார் 9% வந்து குறைஞ்சிருக்குது. அதை விட முக்கியமாக வந்து விசா கிராண்ட்ஸ் 2025 ஜான்வரியிலேருந்து ஜூலை பீரியடில் விக்டோரியாவுக்கு அப்ராக்சிமேட்லி 33,400 ஆஃப் ஷோர், அதாவது ஆஸ்திரேலியா விட்டு வெளியிலேருந்து ஆஃப் ஷோர் பிரைமரி ஸ்டூடெண்ட் விசாஸ் வந்து கிராண்ட் பண்ணப்பட்டிருந்தது. இந்த வருஷம் அதே பீரியடில் அது அப்ராக்சிமேட்லி 28,100 தான். ஸோ அதாவது 16% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இன்னொரு நம்பர் இன்னும் கவனிக்க வேண்டியது என்னென்னா 2025 விக்டோரியாவுக்கான ஆஃப் ஷோர் பிரைமரி ஸ்டூடெண்ட் விசா கிராண்ட் ரேட் வந்து சுமார் 90%. அதே 2026 வந்து அதே ஜான்வரியிலேருந்து ஜூலை பீரியடுக்கு அது 78% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 90%லேருந்து 90% இருந்து 78% வந்து குறைஞ்சிருக்குதான். ஸோ ஆஸ்திரேலியாவில் ஓவரால் பார்த்தா 2026 ஆஃப் ஷோர் பிரைமரி ஸ்டூடெண்ட் விசா கிராண்ட் ரேட் இன்னும் லோவர் அப்ராக்சிமேட்லி 71% தான். ஸோ இப்போது இதை கேட்டதும் அப்போது ஆஸ்திரேலியா ஸ்டூடெண்ட் விசா கொடுக்கறதையே நிறுத்திட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இது உங்கள் விசா ரிஜெக்ட் ஆகும்னு இண்டிவிஜுவல் அப்ளிகண்ட்டுக்கு சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக் கிடையாது. இது ஓவராலாக இப்போது கரண்ட்டில் உள்ள ட்ரெண்டு. ஸோ அப்ளிகேஷன்ஸும் குறைஞ்சிருக்கு, கிராண்ட்ஸும் குறைஞ்சிருக்கு, கிராண்ட் ரேட்டும் கடந்த வருஷத்தை விட இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் விக்டோரியாவுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய செக்டர், அதாவது 2025 மட்டும் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் விக்டோரியாவுக்கு $17.9 billion, அதாவது 17.9 billion ஆஸ்திரேலியன் டாலரில் எக்ஸ்போர்ட் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா விக்டோரியாவில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கண்ட்ரியில் இருந்து அதிகமாக வராங்கன்னு பார்த்தா இந்தியா நம்பர் 1, சைனா வந்து நம்பர் 2, அதுக்கப்புறம் வந்து வியட்நாம், 4வது இடத்துல ஸ்ரீலங்கா. ஸோ 2025 சுமார் 17,300 விக்டோரியன் இன்டர்நேஷ்னல் என்ரோல்மெண்ட்ஸ் ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்குதாம். ஸோ நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கும் இது வந்து ரெலவெண்ட்டான ஒரு அப்டேட் தான். ஆஸ்திரேலியாவுக்கு புதுசாக படிக்க வர பிளான் பண்ணுறீங்கன்னா சோஷியல் மீடியாவில் விசா ஈஸி, 100% விசா, இந்த கோர்ஸ் எடுத்தால் கன்ஃபார்ம், அது மாதிரியான கிளைம்ஸ் மட்டும் நம்பாதீங்க. யூனிவர்சிட்டி அல்லது கோர்ஸ் மட்டும் இல்லாமல் கரண்ட் விசா ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன, ஜெனரல் ஸ்டூடெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன, ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன், இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதிலிருந்து உங்களுடைய விசா வந்து கிராண்ட் ஆகிறத ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணாத மாதிரி நாம் கொஞ்சம் சப்மிட் பண்ணலே எல்லாத்தையும் வந்து காஷியஸாக பார்த்து அவங்க அப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம சப்மிட் பண்ணால் ஸோ இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்காது. ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு, ஆனால் ஆஸ்திரேலியாவில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. ஹெட்லைனை விட ஆக்சுவல் டேட்டா தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதாவது முன்னே விட இப்போ வந்து அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ முன்னாடி விசா கிராண்ட் ஆனது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ்ஸாக இருந்திருக்கலாம், பட் ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் இருக்க இருக்க ஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ நாம் வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய விசா அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணல. ஸோ ஆவரேஜாக நமக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வெளிநாடுகள்லேருந்து வரையில் நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம யுனிலேருந்து ஆஃபர் லெட்டர் எடுக்கிறதே வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இது எல்லாத்தையும் தாண்டி விசா வரைக்கும் வந்து விசா ரிஜெக்ட் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நான் ரீசெண்டாக சோஷியல் மீடியாலேயுமே நிறைய பேர் வந்து ஆஸ்திரேலியாவுடைய விசா ரிஜெக்ட் ஆன நியூஸ் எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் வந்து நானும் பார்த்தேன். ஸோ இதை பொறுத்த அளவுக்கு என்னென்னா நம்மளுடைய ஸ்கில் செட்லேயும் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிலையும்
ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஒரு வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய ஒரு இமிக்ரேட்டட் பர்சனை வந்து அவங்ககிட்ட என்னெல்லாம் இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நாம் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுனா அதில் நம்ம ரிஸ்க் வந்து அவ்வளோவா எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நம்மளுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாலே கொஞ்சம் காஷியஸாக எல்லாத்தையும் கவனித்து பார்த்து, ஸோ எது இந்த அப்ளிகேஷனுக்கு அவங்க குறிப்பாக என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, க்ரைட்டீரியாவில் நாம் வாரமா, க்ரைட்டீரியாவுக்கு இம்பார்ட்டன்ட்லி என்னென்ன விஷயம்லாம் தேவை அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக எஜுகேஷன் கன்சல்டன்சிஸ் மூலமாக அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கன்சல்டன்சி பண்ணுறாங்க அப்படின்றதுனால எல்லாத்தையும் அப்படியே விட்டுறாமல் நீங்களும் உங்களுடைய சைடில் இருந்து உங்களுடைய கன்சல்டன்சி உங்களுக்கு அப்ளை பண்ணுற விஷயங்களில் எதெல்லாம் வந்து சரியாக இருக்குது, நாம் இன்னும் எதுவும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமா, கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய வீசாவை உடனே அப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் வேறு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஹோப் ஃபார் த பெஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் த வேர்ஸ்ட் தான் எப்பயுமே. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம எந்த குறையும் வைக்காமல் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டா வீசா பற்றி நாம் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஸோ நம்மளுடைய சப்மிஷன் கிளியராக இருந்தால் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வந்து நியூஸ் அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ ஷிட் பண்ணுறாங்கன்றதை நினச்சி நம்ம ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட் சப்மிஷனை நம்ம கிளியராக வச்சுக்கிறது நல்லது. ஸோ தொடர்ந்து நாம் இன்றைக்கி வந்து இதோட ஒரு மூணு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோடது ரீசன்ட் டைம்ஸில் உள்ளதை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அத்துடன் நாம் எபிசோடை லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பாதிக்கு வந்திருக்கிறோம், ஸோ அதுக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாமா?

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட்டாக ஒரு இங்கே இருக்கிற ஐ மீன் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்து கொண்டிருக்கும் நம்ம மாதிரி எல்லா ரெசிடென்ஸுக்கும் ஒரு அப்டேட்டை வந்து பார்த்துட்டு இன்னைக்கான ஷோவை பரிபூர்ணமான சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, அடுத்ததாக விக்டோரியாவில் இன்னைக்கு வெளியாகிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ் பற்றிய செய்தி மட்டும் கிடையாது, யங் பீப்புள், விமன், ஃபேமிலிஸ், நம்ம கம்யூனிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆஸ்திரேலியாவில் ஹவுசிங் கிரைசிஸ் பற்றி நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். அதாவது ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அஃபோர்டபுள் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி ஷேர் ஹவுஸ் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஹவுசிங் கிரைசிஸ் இன்னொரு சீரியஸ் சைடும் இருக்குது, அதாவது தங்குவதுக்கே பாதுகாப்பான இடம் இல்லாதவங்க அதை பற்றின கிரைசிஸ் தான் வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக ஃபேமிலி வயலன்ஸ் காரணமாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய பெண்கள், அப்புறம் ஹோம்லெஸ்னஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய யங் பீப்புள், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு விக்டோரியாவுக்கு $145 million இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஃபண்டிங் மூலமாக விக்டோரியா முழுவதும் 234 அடிஷனல் ஹோம்ஸ் வந்து உருவாக்கப்பட இருக்குதாம். ஸோ நிறைய புதுசு புதுசாக ஏரியாஸும் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் ஹவுசஸ் மட்டும் கிடையாது, கிரைசிஸ் அக்காமடேஷன், அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷனல் அக்காமடேஷன் அப்படின்னு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ கிரைசிஸ் அக்காமடேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் உடனடியாக பாதுகாப்பான இடம் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு டெம்பரரியான அக்காமடேஷன் தான் வந்து கிரைசிஸ் அக்காமடேஷன், ஒரு தற்காலிகமாக தங்கறதுக்காக ஒரு இடம். டிரான்சிஷனல் ஹவுசிங் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி அக்காமடேஷனில் இருந்து வெளியே வந்த பிறகு பெர்மனண்ட் ஹவுசிங் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான பிளேஸ் இருக்க உதவுறதுதான் வந்து இந்த டிரான்சிஷனல் ஹவுசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹவுசஸில் வந்து மெல்பர்னில் மட்டும் இல்லாமல் ரீஜனல் விக்டோரியாலேயும் உருவாக்கப்பட இருக்குதாம். கிரேட்டர் ஜீலாங், மெல்டியூரா, ஸ்வான்ஹில் உள்ளிட்ட பகுதிகள்லேயும் வந்து ஹவுசிங் உருவாக்கப்படும் என்று இந்த ஒரு அப்டேட் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி இதில் என்னென்னா, ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு நாட்டில் யூத் ஹோம்லெஸ்னஸ் உண்மையிலே அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்பர்ஸ் பார்த்தா சிச்சுவேஷன் சீரியஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, மெல்பர்ன் சிட்டி மிஷன் சொல்கிற தகவல் படி ஆஸ்திரேலியாவில் 15-24 வயசுக்குள்ளே இருக்கிற 11,000 அதுக்கும் மேற்பட்ட யங் பீப்புள் வந்து ஒரு அடல்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் ஸ்பெஷலிஸ்ட் ஹோம்லெஸ்னஸ் சர்வீஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆக்சஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதாவது நாமளாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வந்தவங்க. ஸோ இந்த 11,000 வந்து லோக்கலில் இருக்கிற பிள்ளைங்களை பற்றி சொல்கிறாங்க, ஐ மீன் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்களை. ஸோ விக்டோரியா மட்டும் எடுத்துக்கிட்டால் சென்சஸ் டேட்டா அடிப்படையில் ஒரு இரவுக்கு சுமார் 7,600 யங் பீப்புள் சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ்க்கு ஸ்லீப் பண்ண முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு மெல்பர்ன் சிட்டி மிஷன் வந்து சொல்லுது. ஸோ அதனால் ஹோம்லெஸ்னஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம மனசில் வர இமேஜ் என்னென்னா, ரோட் சைடில் தூங்குற ஒருத்தவங்க, அது மட்டும் ஹோம்லெஸ்னஸ் கிடையாது. ஒரு யங் பர்சன் ஃப்ரெண்டு வீட்டில் சில நாள் தங்கிறது, அடுத்த வாரம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறது, ஸோ சில நாள் வந்து கோச் சர்ஃபிங் மாதிரி இருக்கிறது, ஸோ எங்கே தங்க போகிறோம் அப்படின்றதே தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஹவுஸ் இன்செக்யூரிட்டியோட ஒரு சீரியஸ் பார்ட். ஸோ குறிப்பாக யங் பீப்புளுக்கு ஹவுசிங் இன்ஸ்டெபிலிட்டி வந்தால் அது வெறும் எங்கே தூங்குவது அப்படின்ற பிரச்சனை மட்டும் கிடையாது, படிப்பை பாதிக்கும், வேலையை பாதிக்கும், மென்டல் வெல்பீயிங்கை பாதிக்கும், ஃப்யூச்சர் பிளானிங் இது பண்ணுறதுக்கே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ இருக்குன்னா இந்த சிச்சுவேஷனில் நானும் இருந்திருக்கிறேன். ஸோ இது கேட்கல ஒரு அந்த சிச்சுவேஷனில் இருக்கையில் கொஞ்சம் அது ஒரு பேனிக்காக என்னடா செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் லேட்டர் அதுலேருந்து சேஃபாகி வந்ததுக்கப்புறமா சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவோம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான குரூப், அதாவது ஃபேமிலி வயலன்ஸ்லேருந்து வெளியே வர முயற்சி செய்கிற விமன். ஸோ ஒரு அப்யூசிவ் இல்லைனா வந்து அன்சேஃபான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருவரிடம் அங்கேருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் அடுத்த கேள்வி வந்து வெளியே வந்துட்டு எங்கே போகிறது அப்படின்றது தான். ஸோ சேஃப் அக்கமடேஷன் இல்லாததை ஒருவரை டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் தொடர்ந்து இருக்க வைக்கக்கூடிய ஒரு பேரியர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ABC ரிப்போர்ட் பண்ணிய ஒரு யங் விமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே
இது பாயிண்ட் ஹைலைட் ஆகிருக்காம் இந்த பாயிண்ட், அதாவது குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே வர பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றது. அவர் வந்து இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வந்த பிறகு டொமஸ்டிக் அப்யூஸ் ஃபேஸ் பண்ணியதாகவும் இவென்ச்சுவலி சப்போர்ட் சர்வீசஸ் உதவியுடன் சேஃப் அக்காமடேஷனுக்கு வெளியேறதாகவும் வந்து கூறியிருக்காங்களாம். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அப்யூசிவ் சிச்சுவேஷன் இதை விட்டு வெளியே வர்றதுக்கான கரேஜ் மட்டும் போதலை, போக ஒரு சேஃபான பிளேஸும் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு அந்த ஒரு பர்டிகுலர் லேடி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம மைக்ரெண்ட் கம்யூனிட்டிக்கும் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் தான் கண்டிப்பாக. ஆஸ்திரேலியாவுக்கு புதுசாக வந்திருக்கலாம், ஃபேமிலி இங்கே இல்லாமல் இருக்கலாம், ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், வீசா பற்றிய பயம் இருக்கலாம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த சிச்சுவேஷன்லேயும் அப்யூஸை வந்து டாலரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி யங் பர்சன் ஒருத்தர் ஹவுசிங் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணினாலும் அதை ஷேமாக நினச்சி ஹைட் பண்ண வேண்டிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இந்த 145 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 145 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹவுசிங் ஆஸ்திரேலியா ஃபியூச்சர் ஃபண்ட் மூலமாக தான் வருது. ஸோ விக்டோரியன் கவர்மெண்ட், கம்யூனிட்டி ஹவுசிங் ப்ரொவைடர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக ஹோம்ஸுக்கு வந்து டெலிவர் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த 234 வீடுகளும் விக்டோரியாவுடைய ஹோம்லெஸ்னஸ் ப்ராப்ளமை முழுசாக சால்வ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஏன்னா செக்டர் அட்வொகேட்ஸும் இன்னும் அதிக சப்போர்ட் தேவைன்னு தான் சொல்லியிருக்காங்களாம். ஸோ மெல்பர்ன் சிட்டி மிஷன் எஸ்டிமேட் படி விக்டோரியாவில் ஷார்ட்டேஜ் அட்ரஸ் பண்ணக்கூடிய குறைஞ்சது 5000 டெடிக்கேட்டட் யூத் டெனன்சிஸ் தேவைப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போது வெறும் 234 அடிஷ்னல் சேஃப் ஹோம்ஸ் தான் வந்து இப்போதைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு யங் பர்சனோட ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்கலாம். ஸோ ஒரு பெண்ணுக்கு அன்சேஃபான சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்ற ஒரு வழி ஒன்று கிடைக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு இடம் ஒன்று கிடைக்கலாம். அதனால் ஹவுசிங் பற்றி பேசும்போது ரெண்ட் ப்ரைஸஸ் மட்டும், இது ஹவுஸ் லோன்ஸ் மட்டும் பற்றி யோசிக்காமல் சேஃப் ஹவுசிங் இட் செல்ஃப் அப்படின்னு ஒரு பேசிக் நீட் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து அந்த நினப்பில் இருக்கணும், அது கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருவருக்கு ஃபேமிலி வயலன்ஸ் காரணமாக இமிடியட் சப்போர்ட் அந்த மாதிரி எதுவும் தேவைப்பட்டால் ஆஸ்திரேலியாவில் 1800 ரெஸ்பெக்ட், அது வந்து என்னென்னா அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, அதுதான் 1800 737 732. இந்த நம்பர் அதாவது 1800 737 732 அப்படின்ற நேஷ்னல் சர்வீஸ் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். விக்டோரியாவில் உங்களுக்கு சேஃப் ஸ்டெப்ஸ் கிரைசிஸ் வந்து சர்வீஸ் தேவை அப்படின்னா 1800 015 188 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை வேறு எதுவும் இமீடியட் டேஞ்சர், இது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ குறிப்பாக ஊபர் டோடாஷ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு அப்டேட்டாக இன்னொரு வாட்டியும் சொல்லிக்கிறோம். என்னென்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் ஏதாவது எமர்ஜென்சி, உங்களுக்கு ஐ மீன் நம்ம ஊர்லலாம் வந்து 100 கால் பண்ணால் போலீஸ் வருவாங்களே அந்த மாதிரி, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இமீடியட் டேஞ்சருக்கு நீங்கள் 000 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் விளாட்டாக எப்பயும் கால் பண்ணிடாதீங்க, ஏன்னா அடித்த உடனே ஃபஸ்ட் ரிங் போகிறதுக்குள்ளே அவங்க கால் எடுத்துருவாங்க. ஸோ அதாவது ட்ரிங் ட்ரிங் வரைக்கும்லாம் விட மாட்டாங்க, ட்ரிங்க போய் எடுத்துருவாங்க. ஸோ இது இன்றைக்கி வந்து விக்டோரியாவில் வெளியாகிருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கம்யூனிட்டி அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நாம் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒரு பர்டிகுலர் கோர்ஸே வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் வீசா ப்ரியாரிட்டி லிஸ்ட் பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போது ரெண்ட் பற்றியும் நாம் வந்து பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வெளியிலேருந்து வரவங்க, ஸோ இந்த வீசாவிலேருந்து கரண்ட்டாக என்னென்ன கிராண்ட் ரேட்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படின்றது கவர்மெண்ட்டோட அப்டேட் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து வரப்போகிற வாரங்களில் நம்ம தெரிஞ்சுட்டே வரப்போகிறோம். ஸோ ரெண்டு வாரம் எபிசோடு இல்லாததால் இந்த வாரம் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான எபிசோடாக மட்டுமே போயிடுச்சு. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லி அதை மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடு வந்து
க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் நாம் நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸும் என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்து கலந்து நம்மளுடைய எபிசோடை வந்து க்ராஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான எபிசோட் ரியலி உங்கள் எல்லாருக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக யூடியூப், ஃபேஸ்புக் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அத்துடன் இன்றைக்கான எபிசோடை உங்கள் கிட்டே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு எபிசோடாக கொடுத்துருக்கேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனில் உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி விலகி போவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பாவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்வனின் த்ரீசியார் வானொலி மற்றும் இன்பத் தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் மனம் முதல் மக்கள் வரை. ஸோ குறிப்பாக இன்னொரு ஒரு சில விஷஸ்லாம் வந்து இன்னைக்கு கொடுக்கறதுக்கு மறந்தாச்சு. ஸோ அந்த அப்டேட்டையும் கொடுத்துடலாம். அப்படியே எல்லாருக்கும் இனிய கோகுலஷ்டமி நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் ஓணம் செலிப்ரேஷன் தாண்டி நல்ல என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ வந்து கோகுலஷ்டமி இன்னைக்கு எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்து பிள்ளையார் வருவார், அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு செப்டம்பர் 5 சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக எல்லா வருஷமும் நாம் ஆசிரியர் தினத்தை இந்த நாளில் வந்து கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ வளர்ந்து வரக்கூடிய, வளர்ந்து வந்திருக்கிற, அனுபவப்பட்ட, அனுபவப்படக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் இனிய அட்வான்ஸ் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்றத மாதிரி இந்த வருஷம் போல் எல்லா வருஷமும் உங்களுடைய அர்ப்பணிப்பு கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானதாகவும் ரொம்ப மனப்பூர்வமானதாகவும் ஹார்ட்டோட ஹார்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எந்த ஒரு மாணவனும் கிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உள்ள ஒரே ஒரு பெரிய ப்ரொஃபஷன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பணிக்கும் நாங்கள் எல்லாரும் என்றைக்குமே வந்து தலை வணங்கி இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அத்துடன் இன்னைக்கான எபிசோடை முடிச்சுட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீசியார் வானொலி மற்றும் இன்பத் தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை.